0: வானொலி நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 1:53 ஆகிறது. என் அன்பார்ந்த மொரிஷியஸ் வானொலி நேயர்களுக்கு என் உளம் நிறைந்த இனிய செவ்வாய்க்கிழமை திட்டுக்கும் மத்திய வணக்கம். செவ்வாய்க்கிழமை தோறும் மத்திய நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் 2வது தமிழ் நிகழ்ச்சி கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு ஜூலை 7ஆம் தேதி தமிழ் மாதத்தின் ஆனி மாதத்தின் 23ஆம் நாள். எமது நிகழ்ச்சியில் வழக்கப்போல் பக்தி பாடல்களோடு தொடங்கும். சக்தியை போற்றும் பக்தி மிகவும்

0: இதோ வரும் அடுத்த பக்தி பாடல்.
1: வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு
0: உங்கள் வாழ்வில் முருகப்பெருமானின் அருளோடு மகிழ்ச்சி ஒளிபரவட்டும். வேலவா வேலவா.

எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என விரும்பியவர் தாயுமான சுவாமி அவர்கள். இது உங்கள் வள்ளுவர் வாக்கு தினம் ஒரு திருக்குறளை கற்போம்.

0: இன்றைய குரல் விருந்தோம்பல் ஹாஸ்பிடாலிட்டி சர்வீசிங் கெஸ் இதோ இக்குரப்பாக்களை நாங்கள் கேட்போமா
1: விருந்தோம்பல்
2: இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு
3: Le motif pour lequel il faut conserver ses biens est vivre la vie domestique et d'exercer l'hospitalité et d'aider les autres.
4: Virundu purathada thanundal saava marundeninum vendar patrandru
3: Même s'il s'agit d'ambroisie, il ne s'y est pas d'en manger seul, laissant son hôte dehors. Celui qui tous les jours accueille ceux qui viennent vers lui ne connaîtra jamais la misère. De bon cœur, Lakshmi, la fortune, demeurera chez celui qui fait bonne mine à ses hôtes.
5: இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம்
3: Celui qui sert à manger à ses hôtes d'abord et mange ensuite ce qui reste a-t-il besoin d'ensemencer son champ

விருந்தோம்பல் இக்குறப்பாக்களை நீங்கள் கேட்டீர்கள். இதோ வரும் ஒரு குரல் அறத்துப்பால். அகலமர்ந்து செய்ய அலுறையும் முகலமர்ந்து நல்விருந்து ஒம்புவான் இல். பொருள்: மன மகிழ்ச்சியை முக மலர்ச்சியாய் காட்டி விருந்தினரை வரவேற்ப வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள் என்பதே இதன் பொருளாகும். ஆங்கில மொழிபெயர்ப்பு தட்டில் லக்ஷ்மி வித் ஜோயஸ் மைண்ட் ஷால் டுவெல் இன் த ஹவுஸ் ஆஃப் தோஸ் ஹூ வித் சியர்ஃபுல் கவுண்டினன்ஸ் என்டர்டெயின் த குட் அஸ் கெஸ்ட்.

0: உங்கள் மங்கியருளி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். பிற்பகல் 1:30 வரை
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முரை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

0: உங்கள் நிகழ்ச்சி அன்றைக்கும் இனியவை இன்றைக்கும் இனியவை என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் இதோ வரும் முதல் பாடல்.
1: சிவசக்தியாயுக்தோயதி பவதி சக்த பிரபவிதும்
0: இசைஞானி இளையராஜாவின் கீதாஞ்சலி. இதோ இந்த பாடல் ஜனனி.

நினைவில் நிற்கும் இன்னும் ஒரு பாடல் இது. சின்ன சின்ன பூவை செந்தூர பூவை படத்து பாடலாகும்.

அன்புமிகு மகளிரே, நாம் உங்களுக்காக குளிர்காலத்தில் உங்களுக்காக தரும் சில எளிய குறிப்பு. குளிர்காலத்தில் பெண்கள் தங்களது சருமம், கூந்தல் மற்றும் ஆரோக்கியத்தை பராமரிக்க சில எளிய குறிப்புகள். குளிப்பதற்கு மிக கடுமையான சுடு தண்ணீரை பயன்படுத்த வேண்டாம். இது சருமத்தை மேலும் வறட்சியே செய்யும். மிதமான வெடுப்பான நீரை பயன்படுத்துங்கள். குளித்து முடித்தவுடன் உடல் ஈரப்பதம் இருக்கும்போது தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில் உடல் முழுவதும் தடவலாம். இது சருமம் மறந்து போவதை தடுக்கும். உணவு, தட் இஸ் யோர் டயட் அண்ட் ஹெல்த். தாகம் எடுக்காவிட்டாலும் தினமும் போதிய அளவு வெடுவெடுப்பான நீரை குடியுங்கள். இது உடலை வறட்சியின்றி, தட் இஸ் ஹைட்ரேட்டட், வைத்திருக்கும். உணவில் மீண்டும் ஒரு முறை நாம் உங்களுக்கு சொல்லுகிறேன். உணவில் இஞ்சி, பூண்டு, மிளகு மற்றும் சீரகம் போன்றவற்றை அதிகம் சேர்த்து கொள்ளுங்கள். இது சளி இருமல் வராமல் தடுக்கும். மீண்டும் வைட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் அதாவது கீரைகள் நீங்கள் சாப்பிட வேண்டும். ஆரஞ்சு, பழங்கள் மற்றும் பசலைக்கீரை போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். பாடல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். உங்கள் நிகழ்ச்சி அன்றைக்கும் நியவை, இன்றைக்கும் நியவை, என்றும் நியவை திரைப்பட வரிசையில் இக்காலத்தில் வந்துள்ள ஒரு பாடல். நான் பிழை, நீ மழலை.

மங்கையரே, மத்திய நேரத்தில் இந்த பாடலை கேட்கும்போது மனதில் அப்படியோர் அமைதி ஏற்படுகிறது அல்லவா?

இன்சுவை தரும் பாடல்கள், இன்னிசை பாடல்கள், திரை இசை பாடல்கள் உங்களுக்காகவே தொடர்ந்து வரும் பாடலை கேளுங்கள். இப்பாட்டுக்கும் இருவரும் இணைந்து குரல் கொடுக்கின்றார். அதாவது பாட்டுக்கு குரல் தருகின்றவர்கள் சாதன சர்கம், ஹரிஹரன் ஆகிய இருவரும்.

தத்துவ பாடலிது காதலின் ஆழத்தையும் அதனால் ஏற்படும் இன்பம் மற்றும் வலியையும் மிக அழகாக விளக்குகிறது. வசூல் ராஜா MBBS பலத்து பாடலாகும். காடு திறந்து கிடக்கின்றது, காற்று மலர்களை உடைக்கின்றது.

முடிவுக்கு வர போகிறது. அதாவது உங்களுடைய நாம் வழங்கிய உங்களுடைய மங்கையருளி நிகழ்ச்சி எங்கேயாவோ முடிவு பெற உள்ளது.

அடுத்த தமிழ் நிகழ்ச்சி இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை சரியாக மாலையில் 4 மணிக்கு ஒளிபரப்பாகும். உங்கள் தேவராகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். வழங்குவார் தொழில் அன்பர் கலைமானி வீரன் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம் நேர்களே. அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம் நன்றி நேர்களே.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய செவ்வாய்க்கிழமை தோறும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தெய்வராகம் என்னும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சரியாக 4 மணி முதல் 5 மணி வரை நம்முடைய இன்றைய 1 மணி நேர நிகழ்ச்சியில் உங்களுக்காக பக்தி பாடல்கள் மற்றும் சுவாரஸ்யமான செய்திகளுடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வழங்கி இருக்கின்றோம். முதலில் பிள்ளையாரை போற்றும் ஒரு பாடல், ஒரு பழமையான பாடல், வா வா கணேஷா என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம்.

அன்பு மக்களே, நீங்கள் வா வா கணேஷா என்னும் பழைய விநாயகரை போற்றும் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். நாங்கள் சின்ன வயதில் இருந்த போது இந்த பாடலை கண்டிப்பாக நம்முடைய தாத்தா பாட்டிமார்கள் பாடியிருந்தார்கள். இந்த பாடலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என நம்புகின்றோம். மேலும் அடுத்த விநாயகரை போற்றும் பாடல் பெடியதன் உருவமை, ஒரு தேவார பாடல். மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நாங்கள் அழைக்கின்றோம்.

நாங்கள் கோவிலுக்கு போகும் பொழுது கண்டிப்பாக எந்த ஒரு கோவில் இருந்தாலும் சரி, ஒரு திருமுருகப் பெருமானுடைய சிலை இருக்க வேண்டும் இல்லையா? எந்த ஒரு கோவில் நம்முடைய மொரீசியஸ் நாட்டில், நாங்கள் வடக்கு திசை அல்லது கீழ் திசை தென் திசை எந்த திசையில் நாங்கள் போனாலும், அந்த திசையில் இருக்கின்ற கோவிலில் கண்டிப்பாக ஒரு முருகன் சிலை இருக்க வேண்டும். மேலும் முருகனை புகழ்ந்து பாடி பாடி இருக்கின்றவர் அருணகிரிநாதர் அவர்கள். அவர் நம்முடைய சைவ சமயத்தில் திருப்புகழ் பாடல்களை பாடியிருக்கின்றார். அந்த வரிசையில் உங்களுக்காக நம்முடைய திருத்தணி திருப்புகழை நீங்கள் கேட்கலாம்.

நீங்கள் திருத்தணி திருப்புகழை கேட்டீர்கள். சினத்தவர் முடிக்கும். இந்த திருப்புகழ் பாடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன? அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ்களில் சினத்தவர் முடிக்கும் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த பாடலாக கருதப்படுகிறது. இந்த திருப்புகழை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பாடுவதால் பல ஆன்மீக மற்றும் மனநல நன்மைகள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. மனதில் இருக்கும் கோபம், பயம் மற்றும் கவலை குறைய உதவும். எதிரிகள், தடைகள் மற்றும் தீய சக்திகளிலிருந்து தெய்வ அருள் காக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. மன அமைதி, தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முருகப்பெருமானின் அருள் கிடைத்து காரிய தடைகள் விலகும் என்று பக்தர்கள் நம்புகின்றார்கள். குடும்பத்தில் ஒற்றுமை, அமைதி மற்றும் நல்லிணக்கம் நிலைக்க உதவுகிறது. ஆன்மீக ஈடுபாடு அதிகரித்து இறைபக்தி வளர்ந்து தினமும் பாராயணம் செய்வதால் மன ஒருமைப்பாடு மற்றும் நேர்மறை சிந்தனை வளர உதவுகிறது. இந்த திருப்புகழை அதிகாலையிலோ அல்லது மாலையிலோ சுத்தமான மனத்துடன் முருகப்பெருமானை நினைத்து பாடுவது சிறப்பானதாக கருதப்படுகிறது. பாடும் போது அதன் பொருளை உணர்ந்து பக்தியுடன் பாராயணம் செய்து மேலும் சிறந்த பலன் தரும் என்று சான்றோர்கள் கூறுகின்றார்கள். அடுத்த பாடல் நம்முடைய உள்ளூர் கலைஞர்கள் குரலில் ஒரு திருப்புகழ் பாடல்.

பெருமானை போற்றும் பக்தி பாடல்களுள் திருப்புகழ் மிகவும் புகழ் பெற்றது. மேலும் அனைத்து திருப்புகழ் பாடல்கள் பெருமாளே என்னும் சொல்லோடு அந்த பாடலின் இறுதியில் பெருமாளே முடிக்கிறது இல்லையா. திருப்புகழை இயற்றிய அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர். அவர் பாடல்களின் இறுதியில் அடிக்கடி பெருமாளே என்று அழைப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. முதலில் பக்தியின் உச்ச வெளிப்பாடு. பெருமாளே என்பது என் இறைவனே, மகத்துவம் மிக்கவரே என்ற அன்பும் மரியாதையும் கலந்த அழைப்பு. தமிழில் பெருமாள் என்பது திருமால் மட்டுமல்ல, அது பெரியவர், உயர்ந்தவர், இறைவன் என்ற பொருளிலும் பயன்படுகிறது. எனவே அருணகிரிநாதர் முருகனே பெருமாளே என்று அழைப்பது இலக்கிய மரபுக்கு ஏற்பதாகும். ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் இறைவனை நேரடியாக வேண்டி சரணாகதி உணர்வை வெளிப்படுத்தும் நிறைவு சொல்லாக பெருமாளே உள்ளது. திருப்புகழ் பாடல்கள் தனித்துவமான சந்த அமைப்பை கொண்டவை. பெருமாளே என்ற சொல் பல பாடல்களின் ஓசை, தாளம், இசை அமைப்புடன் இயல்பாக பொருந்துகிறது. எனவே திருப்புகழ் பாடல்களில் வரும் பெருமாளே என்பது திருமாலை மட்டும் குறிக்கவில்லை, அது முருகப்பெருமானை அன்புடனும் பக்தியுடனும் அழைக்கும் மரியாதை மிக்க திருநாமம் ஆகும். அடுத்த பாடல் நல்லூரான் திருவடி. நல்லூரான் யார்? நம்முடைய இலங்கை, ஸ்ரீலங்கா, இலங்கையில் இருக்கின்ற நல்லூர் திருக்கோவிலில் இருக்கின்ற நல்லூர் திருக்கோவிலில் வீற்றிருந்தருளும் நல்லூரான், நல்லூர் பெருமான், அதாவது முருகப்பெருமான் உடைய பாடல்.

அன்பு மக்களே, மணி சரியாக 4:30 ஆகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை, ஜூலை மாதம் 7ஆம் தேதி. உங்களுக்காக இதோ அம்மனை போற்றும் பக்தி பாடல்கள். முதலில் நம்முடைய உள்ளூர் கலைஞர் குரலில், அம்மா ரங்க நாயகி நாயுடு குரலில், மலையாள தேசம் விட்டு என்னும் அம்மனை போற்றும் பக்தி பாடலை நீங்கள் கேட்கலாம்.

இந்த மலையாள தேசம் விட்டு பாடலை நீங்கள் நம்முடைய உள்ளூர் கலைஞர் காலம் சென்ற அம்மா ரங்கநாயகி நாயுடு குரலில் கேட்டீர்கள். அடுத்த அம்மனை போற்றும் பாடல்தான் எலோ ஈஸ்வரி குரலில் வேர்காட்டில் வீற்றிருக்கும். இந்த பாடல் வந்து 1980 வெளிவந்தது. செல்லத்தா என்பது ஆல்பம். இந்த பாடலை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம்.

இனி இடம் பெறுவது சிவபெருமானே போற்றும் பக்தி பாடல். தேவார பாடல்களுள் நம்முடைய போற்றி திரு தடங்கள், போற்றி திரு தண்டகம் என்பது பாடல் நீங்கள் கேட்கலாம்.

திருச்சிற்றம்பலம் நீங்கள் வந்து போற்றி திருத்தாண்டகம் என்னும் தேவார பாடலை கேட்டீர்கள். அடுத்த பாடல் சிவபெருமானை போற்றும் பாடல் எனப்பன் அல்லவா என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம். இந்த பாடல் வந்து சிவபெருமானை புகழ்ந்து பாடியிருக்கின்றார் நம்முடைய பாடகர்.

அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய தெய்வ ராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடுத்த பாடல்களை நீங்கள் திருமாலை போற்றும் பாடல்களை கேட்கலாம். திருமால் என்பது மகாலட்சுமியை செல்வம் மற்றும் மங்களத்தை குறிக்கும். திரு என்பது மகாலட்சுமியையும் செல்வம் மற்றும் மங்களத்தையும் குறிக்கும். மால் என்பதற்கு பெரியவர் என்றும் அன்பில் ஆழ்ந்தவர் என்றும் பொருள் உண்டு. எனவே திருமால் என்பது திருமகளுடன் இருப்பவர் மற்றும் அன்பின் வடிவம் என்ற இரு பொருள்களையும் தருகிறது. திருமால் ஏந்தும் நான்கு ஆயுதங்களும் ஆழமான தத்துவத்தை சொல்கின்றன. சங்கு பிரபஞ்சத்தின் ஆதிநாதம், அதாவது ஓம். சக்கரம் காலமும் மற்றும் தர்மமும். கதை கதாயுதம் வலிமை மற்றும் நீதி. தாமரை தூய்மை ஞானம் ஆன்மீக மலர்ச்சி. உலகில் தர்ம காக்க திருமால் 10 முக்கிய அவதாரங்களை

எடுத்ததாக நம்பப்படுகிறது. மீன் முதல் மனிதன் வரை பரிணாம வளர்ச்சியை ஒத்த ஒரு வரிசையாக இதை சிலர் தத்துவ ரீதியாகவும் பார்க்கின்றனர். திருமால் அதிசேசன் மீது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பது படைப்பு காப்பு அழிவு என்ற பிரபஞ்ச சுழற்சியில் அமைதியையும் நித்திய நிலைமையையும் குறிக்கும். ஆழ்வார்கள் மங்கள சாசனம் செய்த நூற்றெட்டு திவ்ய தேசங்களை வைணவ மரபில் மிகவும் புனிதமானவை. ஒவ்வொரு தலத்திலும் திருமால் தனித்துவமான திருக்கோலத்தில் அருள் பாலிக்கின்றார். இதோ அடுத்த பாடல்கள். நீங்கள் நம்முடைய உள்ளூர் கலைஞர் காலம் சென்ற இசைமணி ரங்க நாயகி குரலில் அடுத்த பாடலை நீங்கள் கேட்கலாம். மேலும் கத்ரோபோன் தமிழ் கூட்டிணைப்பின் மாணவர்களின் குரலில் தேவாதி தேவ என்னும் பாடலையும் நீங்கள் கேட்கலாம். நம்முடைய இன்றைய இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி இரவு 7 மணிக்கு தொடங்கும். அதை கேட்க தவறாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.

0: இசை அருவி புவனேஸ்வரியோடு.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, மாலை நேரத்தின் அழகை தாண்டி இரவின் அமைதி மெதுவாக நம்மை அரவணைத்து கொண்டிருக்கிறது. நாள் முழுவதும் உழைத்து கடமைகளை நிறைவேற்றி இப்போது குடும்பத்துடன் அமைதியாக அமர்ந்து ஓய்வெடுக்கும் இந்த இனிய நேரத்தில் உங்கள் இசையருவி நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய பயணத்தை இறைவனின் அருளை நினைவு கூறும் வகையில் ஒரு பக்தி பாடலை கேட்போமாக.

இரவு என்பது வெறும் ஒரு நேரம் அல்ல, அது நம்மை நாமே சந்திக்கும் நேரம். நாள் முழுவதும் ஓடிய எண்ணங்கள் கொஞ்சம் அமைதியடையும் நேரம் இதுவாகும். குடும்பத்தினருடன் சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளும் நேரமாகும். அந்த அழகான தருணங்களுக்கு இசை இன்னும் இனிமை சேர்க்கிறது.

சிலர் இப்போது இரவு உணவை முடித்து ஓய்வெடுத்து கொண்டிருப்பீர்கள். சிலர் குடும்பத்துடன் தேநீர் அருந்து கொண்டிருப்பீர்கள். சிலர் நாளைய வேலைகளை நினைத்து கொண்டிருப்பீர்கள். எங்கு இருந்தாலும் இந்த இசை உங்கள் மனதில் ஒரு சிறிய புன்னகையை மலரக்கோ செய்யட்டும். அடுத்த பாடலை கேட்போம்.

பகலில் நேரம் வேகமாக ஓடிவிடுகிறது, ஆனால் இரவு மட்டும் கொஞ்சம் மெதுவாக நடக்கிறது. அதனால்தான் பல நல்ல இசிய பல இனிய உரையாடல்களையும் அழகான நினைவுகளும் குடும்பத்தின் சிரிப்புகளும் இரவு நேரத்தில் பிற

ஒரு நாள் முழுவதும் உழைத்த பிறகு கிடைக்கும் ஓய்விற்கு ஈடு இணையில்லை. அந்த ஓய்வின் அருமையை உணர வைக்கும் இந்த நேரத்தில் மனதை வருடும் ஒரு பாடலுடன் தொடர்வோமாக.

காட்டின் ஒரு மூலையில் குழந்தைகள் பாடல்களை முடித்து கொண்டிருக்கலாம். மற்றொரு மூலையில் பெற்றோர் நாளைய திட்டங்களை பற்றி பேசி கொண்டிருக்கலாம். அந்த அன்பான குடும்பச் சூழலுக்கு இசை ஓர் அழகான பின்னணி இசையாக அமைகிறது. அந்த குடும்ப நேரத்திற்கான அடுத்த பாடலை கேட்போமாக. வானொலி நேயர்களே, இசை அறுவி எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி.

தக்கிட்டு தக்கிட்டு தாம் தக்கிட்டு தக்கிட்டு தாம் தக்கிட்டு தக்கிட்டு தாம் தக்கிட்டு தக்கிட்டு தாம் தக்கிட்டு தக்கிட்டு தாம் தக்கிட்டு தக்கிட்டு தாம்.